0: tene nangsar awang chung kong nge kyang solo ma chu har ani nge mhe se ma nga sar to che ge war yong ge phe sam nge cha nang se cham sim che hwe jang por jang ki a me nang we chu ru ge kor ji pa ani nge mo kong chu me che pa ti ni dong se me dang so
1: ya lo su mu de ya lo su wa che ta nang che che le ma cha ba du fe ri so le ya lo su ya lo su wa che ya lo su ya lo su mu de ji san de ya lo su san che de ni
2: po la po la go ya san da ke nan mo ma
3: san na
1: de che che che de mo yo a
3: de a de la go ke me
1: ka ne gong ge ne 放下地，弄垮。啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！啊！ 那是啦，其他啊，总是有人背不起的。还把这年把那个其他的年是给送着，俺那样其他的也管不起来，谁这么穷啊？光起来干不多，年也其他过几条。哼，兄弟，不开心个叫的，我的年差几十。多吃多吃多吃一些。
3: 我们那是了，既然能拿出不就吃，
1: 多吃多吃多吃。
3: 老老老老老老老。